தத்தி கெட்டத்தும் தத்தி தாக்கிட்டதும் தத்தி தாக்கிட்டதும் தா தத்தி கெட்டத்தும் தத்தி கெட்டத்தும் தத்தி